0: IT is the spice of our station. 104.9 FM.
1: தமிழ் பையன் செல்வம் சென்னை டு தாராவி டோட்டல் கலிஜி மச்சி மோதின காணி காலி கொலிசோட போல என்ன சீண்டினா கப்பங்குவேன் இப்ப பிள்ளை எங்களை பாரு ஊருக்குள்ள தாறுமாறு தாறுமாறு இடைச்சலி